0: My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா
1: பச்சை தவக்கா
2: பழபழங்க
1: பழனி பச்சா
2: மினி மினுங்க
1: செங்கரட்டி
2: செவதப்பிள்ளை
1: கிண்ணா வந்தா
2: கிணக்கட்டி
1: உடும்பு
2: துடுப்பு
1: மகா
2: சுகா
1: பரங்கி
2: எட்டுமன்
1: குண்டுமன்

0: My Radio 90FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுக்குண்டா.
1: கருத்த பெண்ணே, நின்னே காணாஞ்சிட்டொரு நாளுண்டே.